ஹலோ ஹலோ கடை தத்தம் தம் கொரங்க முறை முறை நான் கொரங்க கனாய அன்னை கொரங்க கனாய் தத்தம் கனவு நான் அங்கே நீ கொரங்க துருக் துருக் சே கனவு ஹலோ சைமாலி அங்க தக்கனைய நபோ தக்கனைய அங்க பின் குரங்க একদম சரை சரை சிக்கனைய ஹலோ ஏ கிசா டிஸ்டர்ப் அங்கலை ஜாக்சினி கோக் துக தங்கை ஹமலே ஜோராக் தங்கை பங் தங்கா சைமாலியா ஜெங் கபாங் ஜோராரோகோ ஷானன் தங்கா பஹைனோ தாக் பா டிஜிட்டல் நி ஜுக் பா அமஹை அங்கை மாங்கனா ஜெங் சினி கிசா சாப்பிட போல நானி இருந்தாய் ஹாக்கே ஠ிக் அங்கே தங்க தைச்சேன்